438.6 மீட்டர் 684 கிலோ ஹெட்ஸ் மத்தியலை வரிசையில் உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 29 நாள் ஜூன் மாதம் 12 தேதி வெள்ளிக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. நேர்களே, இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், ரசிகர் தேன்கிண்ணம், அறிவிப்புகள், சிந்தனை ஆகியன ஒலி உலாவரும்.

யாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு. தெளிவுரை: எத்தகைய அறத்தை அழித்தவர்க்கும் பாவத்திலிருந்து நீங்கும் வழி உண்டு. ஆனால் ஒருவன் செய்த நன்றியை மறந்தவர்க்கு பாவத்திலிருந்து உய்யும் வழி இல்லை. மீண்டும் குரல்: என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு. குறள் எண் 110, அதிகாரம் செய் நன்றி அறிதல்.

தொடர்வது தகவல் நேரம். தீவுகளுக்கு இடையே ஆன கப்பல் போக்குவரத்து ஃபொனிக்ஸ்வே துறைமுகத்தில் இருந்து எம்வி ஹட்பே நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஸ்தீப் மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்னர் நண்பகல் 12 மணிக்கு ரங்கத்திலிருந்து புறப்பட்டு சென்ற வழியே ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி பில்லோமில்லோ நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து ஷஹித்தீவிற்கு பயணிக்கும். பின்னர் காலை 8:30 மணிக்கு ஷஹித்தீவிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. மீண்டும் இக்கப்பல் மாலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஸ்தீவிற்கு பயணிக்கும். பின்னர் 14ஆம் தேதி காலை 5:30 மணிக்கு சுராஸ்தீவிலிருந்து புறப்பட்டு ஷஹித் தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம் வி ராணி லக்ஷ்மி நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஸ்தீவிற்கு பயணிக்கும். பின்னர் காலை 8:45 மணிக்கு சுராஸ்தீவிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம் வி பராட்டாங் நாளை காலை 7 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து ஷஹித் தீப், சுராஸ்தீப், ஸ்ட்ரைட் ஐலண்ட், கதம்தலா மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்னர் 14ஆம் தேதி காலை 7 மணிக்கு ரங்கத்திலிருந்து புறப்பட்டு சென்ற வழியே ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம் வி நார்த் பாசேஷ் நாளை முன்பகல் 11 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து ஷஹித்தீவிற்கு பயணிக்கும். பின்னர் பிற்பகல் 1 மணிக்கு ஷஹித்தீவிலிருந்து சுராஸ்தீவிற்கு செல்லும். அதன் பிறகு பிற்பகல் 2:30 மணிக்கு சுராஸ்தீவிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம் வி ராணிச்சங்கா நாளை முன்பகல் 11:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஸ்தீவிற்கு பயணிக்கும். பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு சுராஸ்தீவிலிருந்து ஷஹித்தீவிற்கு செல்லும். அதன் பிறகு மாலை 3:30 மணிக்கு ஷஹித்தீவிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம் வி கமோட்டா நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து ஷஹித்தீவிற்கு பயணிக்கும். பின்னர் மாலை 4:30 மணிக்கு ஷஹித்தீவிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் நோக்கி பயணிக்கும். மேற்கூறிய கப்பல் போக்குவரத்து அனைத்தும் வானிலை மாற்றத்திற்கு ஏற்ப மாறுபடலாம். வானிலை அறிக்கை. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் மிதமானது முதல் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் கடல் மிகவும் கொந்தளிப்புடன் காணப்படும். எனவே மீனவர்கள் இன்றிலிருந்து வருகின்ற 16ஆம் தேதி வரை கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். நேர்களே, இன்றைய தினம் சர்வதேச குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தினம். இந்த தினம் குழந்தை தொழிலாளர்களை தடுப்பதற்காகவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் முதன்முதலில் 2002ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான உலகளாவிய இயக்கத்தை வளர்ப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி சர்வதேச குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. குழந்தை தொழிலாளர்களுக்கு உதவுவதற்குமான வழிகாட்டுதல்களை வரையறுக்கவும் இந்த நாள் அரசாங்கங்கள், உள்ளூர் அதிகாரிகள், சிவில் சமூகம் மற்றும் சர்வதேச தொழிலாளர்கள் முதலாளிகள் அமைப்புகளை ஒன்றிணைக்கிறது. இந்த தினம் அனுசரிக்கப்படுவதின் முக்கிய நோக்கமே குழந்தை தொழிலாளர் பிரச்சனையில் கவனம் செலுத்துவதும் அதை ஒழிப்பதற்கான வழிகளை கடைபிடிப்பதும் ஆகும். உலகெங்கிலும் உள்ள குழந்தை தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் மன மற்றும் உடல் ரீதியான பிரச்சனைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த நாளின் முக்கிய நோக்கமாகும். நேர்களை, நீங்கள் கடைக்கு செல்லும் பொழுது எப்பொழுதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டிலோ அல்லது சாதாரண கடையிலோ ஹோட்டலிலோ யாராவது ஒரு சிறுவனையோ சிறுமியையோ வேலைக்கு அமர்த்தப்பட்டிருப்பது தெரிந்தால் முதலில் அந்த குழந்தையிடம் பேசுங்கள். உனக்கு என்ன வயதாகிறது? எந்த வகுப்பு படிக்கிறாய்? எந்த பள்ளிக்கூடம் போகிறாய்? இன்றைக்கு பள்ளிக்கூடம் போகவில்லையா? பள்ளி விடுமுறையா? என்று கேள்விகளை எழுப்புங்கள். ஒரு சில கடைகளில் தன்

சொந்த கடைகளில் கூட கல்லாப்பேட்டையில் குழந்தைகளை உட்கார வைத்திருப்பார்கள். தன் சொந்த கடையாக இருந்தாலும் கூட குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவது தவறு. விடுமுறை நாட்களை குழந்தைகள் அனுபவிக்க வேண்டும். வீட்டில் விளையாடச் சொல்லலாம் அல்லது படிக்க சொல்லலாம். அதை விடுத்து கடைகளில் கல்லாப்பட்டிகளில் அமர வைப்பது, கடைகளில் தொழிலாளி மாதிரி வேலை செய்ய வைப்பது, இதெல்லாம் சமூக விரோதமான செயல்களே. அதை கண்டிப்பதற்கு எந்த தயக்கமும் இன்றி ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக உங்களுடைய குரலையும் எழுப்புங்கள். நாளைய வளமான இந்தியாவை உருவாக்க இருக்கும் ஒரு குழந்தை இன்று தொழிலாளியாக அமர்த்தப்பட்டால் குழந்தையோட வாழ்வு மட்டுமல்ல நம்முடைய சமூகமும் பாதிக்கும். ஆகையால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து குழந்தைகள் வேலைக்கு அமர்த்தப்படுவதை தடுக்க முயற்சிப்போம். தகவல் நேரம் கேட்டீர்கள். தொடர்வது ரசிகர் தேன்கென்னம். நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் ஓய்வு பெற்ற தலைமை காவலர் திரு கந்தசாமி அவர்கள்.

வணக்கம் நேயர்களே, என் பெயர் கந்தசாமி. 1975-76 ஐடியா ஸ்கூலில் படிச்சிருந்தேன். அந்த சமயத்தில் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸும் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து சில லெட்டருங்கள்லாம் எழுதி, பாத்து பேசியிருந்து எழுதுற மாதிரிக்கும், சாதிப்பூர்லேருந்து எழுதுற மாதிரிக்கும், போலீஸில் இருந்து எழுத மாதிரிக்கும் ஒரே பாட்டை வந்துட்டு முன்னாள் லெட்டரு கொடுத்தோம்னா அன்றைக்கே போட்டுருவாங்க. அதுக்காக வேண்டி நான் எழுதி சைக்கிளே வந்துட்டு அடு இங்கே ஆண்டு அடி வந்து கொடுத்துட்டு போவோம். அன்றைக்கி அந்த பாட்டு வந்துடும். அந்த பாட்டை கேட்டோன்னு எங்களுக்கு ஒரே இன்பகரமாக இருக்கும். அன்றைக்கி அந்த வானொலி தான் பெரிய இதுவாக இருந்துச்சு, டிவியெலாம் ஒன்றும் இல்லை. அந்த வானொலி பாட்டு கேட்ட உடனே எங்களுக்கு ஒரே உற்சாகமாக இருக்கும். அப்போ மறுநாள் வந்து இங்கே ஸ்கூலில் சிரிச்சுட்டு இருப்போம், அடே நீங்கள் நாங்கள் எழுதிப்பட்ட பாட்டெல்லாம் எனக்கு வந்துச்சு கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் கந்தசாமி பேர்லாம் வந்துச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ வந்துட்டு எனக்கு வந்து ஒரு இஷ்டமான பாட்டு என்னென்னா, இந்த உலகத்துக்கு வந்துட்டு நம்ம அம்மாவை மூலியமாக இந்த உலகத்துக்கு வந்தோம். எங்கள் அம்மா வந்து என்னை ரொம்ப பாலூட்டி சீராட்டி வளர்த்துனாங்க. இப்போ ரீசன்லி அவங்க மறைஞ்சிட்டாங்க. அதனால் அம்மா பற்றி ஒரு பாட்டு வந்துட்டு எனக்கு கேட்கணும் இஷ்டமாக இருக்குது. அந்த என்ன பாட்டுன்னா, அந்த ரஜினி அம்மாவை கையில் தூக்கி வச்சுட்டு ஒரு பாட்டு பாடுவார். அந்த பாட்டுன்னா அம்மாவை என்று அழைக்கா

வாழ்க்கையில வந்துட்டு என்ன தொழில் செஞ்சு வேணாலும் பழச்சிக்கிறலாம், என்ன பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. பள்ளிக்கூடம் படிக்கும் போதே நாலாம் சின்ன சின்ன வேலைகள்லாம் சூரியாவட்டிக்கால பெயிண்ட் அடிச்சிருக்கேன், கான்ட்ராக்டில் வேலை செஞ்சுருக்கேன், ஐஸ்கிரீம் ஊற்றுருக்கேன், முறுக்கு ஊற்றுருக்கேன், மும்பலி ஊற்றுருக்கேன், இட்லி ஊற்றுருக்கேன். அதெல்லாம் ஒரு வெட்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை. திருடுனா பொய் சொன்னா தான் இந்த மாதிரி திருடம் போகிறான், இவன் உங்கள்கிட்ட பேசக்கூடாது, பொய் சொல்லுவான் அப்படின் சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் வந்து சின்ன சின்ன தொழில் செஞ்சு முன்னேறுவாங்க, உங்களை நாளைக்கு வந்துட்டு உற்சாகப்படுத்துவாங்க. எனக்கு வந்து ஒரு இஷ்டமான பாட்டு என்னென்னா, ரஜினிகாந்த் சார் ஒரு பாட்டு பாடுவார், நான் தாடா பால் காருன்னு சொல்லிட்டு அவரை வந்து பால் விற்று எல்லாம் முன்னேறி வருவார். அது மாதிரிக்கு நீங்களும் முன்னேறுவாங்க.

அடுத்தது என்னன்னா, வாழ்க்கையில வந்துட்டு எல்லாருக்கும் இன்பங்கள் துன்பங்கள் லாப நஷ்டம் வாழ்க்கை வந்து ஏற்று இறக்கம் வரத்தான் செய்யும். அதுக்காக வேண்டிய மன சோர்வடைஞ்சிட்டு ஐயோ என் வாழ்க்கையில் இது மாதிரிக்கு கஷ்டங்கள் வருது நஷ்டங்கள் வருது அப்படின்னா இது பண்ணக்கூடாது. ஒவ்வொரு கஷ்டம் நஷ்டங்கள்லாம் ஒவ்வொரு படிக்கல் மாதிரி எடுத்துக்கிட்டு இது மாதிரி போகணும். அது மாதிரி என்னன்னா, ஒரு கல்லில் வந்துட்டு ஒருத்தர் விநாயகர் சிலை செதுக்கிட்டு இருந்தார். அந்த கல் நினைச்சதான் ஐயோ என்னை வந்துட்டு ஊழி வச்சு இவ்வளோ அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கல் பொறுமையின்மையில் அந்த கல் உடஞ்சி போச்சு ஒரு கல். அப்புறம் இன்னொரு கல் எடுத்து விநாயகர் சிலை செஞ்சார். அந்த விநாயகர் சிலை செஞ்சோன்னா அது வந்து தன்னுடைய ஒவ்வொரு கொத்தமும் பொறுத்துக்கிடுச்சு. பொறுத்துக்கிட்டு அது விநாயகர் சிலை நல்லா அருமையாக அமைஞ்சு போச்சு. அப்புறம் ஒரு கோயில் வச்சு அந்த விநாயகர் சிலையை வச்சு அதுக்கு பூஜை பண்ணி மாலை போட்டு பூஜை பண்ணி கும்பிட்டாங்க. ஆனால் இன்னொரு சிலை உடஞ்சி பாருங்க, அந்த சிலையை அவர் கீழே வச்சுட்டு வர்றவங்கெல்லாம் தேங்காய் வந்துட்டு டப்பு டப்புன்னு உடச்சி

0: பொறுமையின் மேல அந்த கல் உடஞ்சி போச்சு ஒரு கல். அப்புறம் இன்னொரு கல் எடுத்து விநாயகர் சிலை செஞ்சாரு. அந்த விநாயகர் சிலை செஞ்சோம்னா அது வந்து தன்னுடைய ஒவ்வொரு குத்தமும் பொறுத்துக்கிடுச்சு. பொறுத்துக்கிட்டு அது விநாயகர் சிலை நல்லா அருமையாக அமைஞ்சு போச்சு. அப்புறம் ஒரு கோயில் வச்சு அந்த விநாயகர் சிலையை வச்சு அதுக்கு பூஜை பண்ணி மாலை போட்டு பூஜை பண்ணி கும்பிட்டாங்க. ஆனால் இன்னொரு சிலை உடஞ்சி பாருங்க, அந்த சிலையை அவர் கீழே வச்சுட்டு வர்றவங்க எல்லாம் தேங்காய் வந்துட்டு டப்பு டப்புன்னு உடச்சி பண்ணுறாங்க, மிதிச்சிடுறாங்க. சில சமயத்தில் தேங்காய் உடச்சி இது பண்ணுறாங்க. வருஷமெல்லாம் அதில் அடி விழுந்துக்கிட்டே இருக்கு. அதனால வாழ்க்கையில் வந்து சகிப்புத்தன்மை தேவை. பாட்டு வந்துட்டு என்னன்னா, இந்த ஆட்டோகிராஃபில் வந்துட்டு ஒரு பாட்டு சினேய மேடம் போடுவாங்க.
1: ஓ

0: நேர்களே, விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிக்ஷன் என்பது இந்திய உயர்கல்வித்துறையில் சீர்திருத்தம் கொண்டுவர மத்திய அமைச்சரவையால் சமீபத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஒரு மசோதா. இது யுஜிசி, ஏஐசிடிஇ போன்ற பல ஒழுங்குமுறை அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஒரே ஆணையத்தின் கீழ் கொண்டுவரும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட மசோதா. இதன் இலக்கு வருகின்ற 2047 ஆண்டிற்குள் இந்தியாவை ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவது. ஒருங்கிணைந்த ஒழுங்குமுறை உயர்கல்விக்கான பல்கலைக்கழக மானிய குழு யுஜிசி, அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் ஏஐசிடிஇ, தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் என்சிடிஇ போன்ற பல அமைப்புகளை ஒரே ஆணையத்தின் கீழ் கொண்டுவர இந்த மசோதா வழிவகை செய்யும். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையத்திலிருந்து ரசிகர் தென்கிண்ணம் நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற தலைமை காவலர் திரு கந்தசாமி அவர்களின் விருப்ப பாடல்கள்.
1: இன்னொரு பாட்டு இருக்கு, எம்பேரு படையப்பா இல்லவட்ட நடையப்பான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டு பாடுவார் ரஜினிகாந்த் சார். அந்த பாட்டு எனக்கு வந்து ரொம்ப இஷ்டமான பாட்டு. அதை பார்த்தோம்னா அந்த மாதிரி வீர நடை போட்டு நம்மளும் ஏன் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்ச்சி இருக்கும். வீர நடை போடணும்னு சொன்னால் நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கக்கூடாது, சரியா? தூங்கிட்டு இருந்தோம்னா நான் வீர நடை போடவே முடியாது. நீங்கள் காலையில் வந்துட்டு ஒரு 4:30 இல்லாட்டி 4:00 கொலுக்க எந்திரிக்க பழகிக்கோங்க. எந்திரிச்சு பழகிக்கிட்டு காலை கடன்களை முடிச்சுட்டு வாக்கிங் போனோம், ஜோகிங் போனோம், ஜிம்முக்கு போனோம், உடம்பு கொஞ்சம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்தோம்னு சொன்னால் நம்ம வீர நடை கண்டிப்பாக வாழ்க்கையில் போடலாம்.

0: நேயர்கள், இதுவரை கேட்டு மகிழ்ந்தது ரசிகர் தேன்கென்னம். பங்கேற்றவர் ஓய்வு பெற்ற தலைமை காவலர் திரு கந்தசாமி.
1: இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்ச மேடத்துக்கும் ஆண்டேரிடியாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். வணக்கம்.
0: இத்துடன் இன்றைய தமிழ் அமுதம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது.

மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு தமிழமுதம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நம்பிக்கை கடவுளையும் அசைக்கும், பயம் எதிரியை செயல்பட வைக்கும், ஆகவே நம்பிக்கையோடு நகருங்கள் என்ற சிந்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வனிதா. வணக்கம் நேயர்களே.